0: மாத்திரம் கொஞ்சம் சஸ்பெக்ட் இருக்கான்னு பேசலாம். Si este es el 8-9, autorizado a despegar, pisado a la derecha, el viento calma, 28 en el aire. Hasta pronto.
1: Gracias, autorizados al despegue, 2 a la derecha, en el aire 28, 9, 7, 8, 9, 3, 2. Buenas noches.